சத்ய தர்ம பிரேம சாந்துலு லேகுன பகுள சத்கார்ய லாபம்பு சுன்ன ஈ சநாதன தர்ம ஹர்மியம்பு.